ஓ பாப்பா ஷோகேஸ் பொம்மல்லே வச்சு ஃப்ரீ பாஸ் இச்சேசாவே பசிவாழ்ந்து படுத்தாழ்ந்து முசலாழ்ந்து வனக்காண்டே படி வஸ்துட்டு டிராபிக் ஜாம் அயிப்போதா நீ சொகசுக்கு சாட்டே லேதா அப்போ லோ